சுப்பிரமணியம் சுப்பிரமணிய சண்முகநாத சுப்பிரமணியம் சிவ சிவ சிவ சிவ சுப்பிரமணியம் ஹர ஹர ஹர சுப்பிரமணியம்

சத்யம் சிவம் சுந்தரம் சர்வரூபதரம் சாந்தம் சர்வநாமம் தரம் சிவம்